0: ஆமா யாருக்கு யாருக்கு
1: Jazz attitude.
2: Jazz attitude.
1: Jazz attitude. Jazz attitude. Jazz attitude.